நிரஞ்சன் ஹர் புருக்க நிரஞ்சன் ஹரியகமா யகமே பாரா சவத்தியா வெஹ சவத்தியா வெஹ.

சஞ்சய காந்தே சுபம் சர்வாகுராங்கே திரிபுக்த சுவூபேஜூத கேநர்க்கம் பிரநாச பிருத்தியோல் பிரவாச நிருக்த பிரபாஹ சதைவம் சதாஹ விபுகுத்த ஸ்வரூப பரஜுகுத்தே அனுப நிருக்த சதாஹ விபுகுத்த பிரபாஹ அனுகுத்த ஸ்வரூப

ஜோகத்தை சாத்ததாக வேற ரகனபார் ஜாய கேமத கோணர் அப்பமேல பரம் சுக்காய குருப்பா பரம்பதுபாய்